0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கியுள்ள ஜலதரங்க இசை கேட்கலாம். எவரி போதன ஆபோகிராக வர்ணம் ஆதி தாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.
2: Listen to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. He begins his concert with Evari Bodhana, a varnam in Rag Abogi set to Adithal, a composition by Patnam Subramania Iyer.

0: சோபில்லு சப்தஸ்வர தியாகராஜர் கீர்த்தனை ஜெகன்மோகினி ராகம் ரூபகதாளம்.
1: சோபில்லு என் ராக் ஜெகன்மோகினி செட்டு ரூபகத்தால் அ காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: ஆனையாம்பட்டி கணேசன் அவர்கள் இனி வழங்கியிருப்பது தியாகராஜர் கீர்த்தனை ஒர ஜூப்பு, கன்னட கௌள ராகம் ஆதி தாளம்.
1: He now presents ஒர ஜூப்பு in ராக் கன்னட கௌள செட்டு ஆதி தாள், a composition by தியாகராஜா.

0: சதானந்த தாண்டவம் பகுதாரி ராகத்தில் அச்சுததாசர் இயற்றியது ஆதிதாளம்.
1: சதானந்த தாண்டவம் இன் ராக் பகுதாரி செட் டு ஆதிதாள், a composition by அச்சுததாசர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வாயலின் கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். பண்டூ ரீதி கோலு, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹம்சநாதம் ஆதி தாளம்.
1: திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஜலதரங்கம் ரிசைட்டல் பை ஆனையாம்பட்டி எஸ் கணேசன். He is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the mridangam by K.V. Prasad. Continuing the concert, now listen to Bantu Reethi Kolu in Rag Hamsanadam set to Aditaal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக மானச சஞ்சரரே சாமாராகத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது ஆதிதாளம்.
1: ஆணையம்பட்டி எஸ் கணேசன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் மானச சஞ்சரரே இன் ராக் சாமா செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை சதாசிவ பிரம்மேந்திரர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கிய ஜலதரங்க இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: You are listening to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. The accompanying artists were M.A. Krishnaswamy on the violin, K.V. Prasad on the mridangam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. Anytime.

0: கனுகொண்டினி ஸ்ரீராமுனி, பிலஹரி ராகம், ஆதிதாளம், தியாகராஜஸ்வாமி கிருதி.
1: Now listen to a composition of Tyagarajaswami in Rag Bilahari, Kanugontini Sriramuni, set to Aditaal.

தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தக

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது ஆலப்பி வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் வீணை குப்பை எறியற்றிய சாமி நீபை என தொடங்கும் ஆனந்த பைரவியாக வர்ணம் இடம்பெறுகிறது அட்டத்தாளம்.
2: We now present a vocal recital by Alappi Venkatesan. He is accompanied on the violin by M.A. Sundareshwaran and on the mridangam by R. Ramesh. He begins with Ananda Bhairavi Ragavaranam, Sami Neepai, set to Attathal, a composition by Veenai Kuppaiyar.

0: வீணை குப்பையர் இயற்றிய ஆனந்த பைரவி ராக வர்ணம் கேட்டீர்கள்.
1: You just heard a composition by வீணை குப்பையர், ஆனந்த பைரவி ராக வர்ணம்.
0: தூமணி மாடத்து என்று தொடங்கும் திருப்பாவை ஹமீர் கல்யாணி ராகம் ஆதி தாளம்.
1: You can now listen to தூமணி மாடத்து திருப்பாவை in ராக் ஹமீர் கல்யாணி செட் டு ஆதி தாளம்.

0: அமீர் கல்யாணி ராகத்தில் தூமணி மாடத்து என்று தொடங்கும் திருப்பாவை கேட்டீர்கள்.
1: இன் ராக் அமீர் கல்யாணி, யூ ஜஸ்ட் ஹர்ட் தூமணி மாடத்து திருப்பாவை.
0: அடுத்து லலிதே என தொடங்கும் செய்யூர் செங்கல்வராய சாஸ்திரி ஏற்றிய கீர்த்தனை எதுகுல காம்போதி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents Lalite, a composition by Cheyyur Chengalvaraya Sastri in Rag Yadukula Kambodi, set to Rupakam Tal.

0: மத்தியமாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கிருத்தியை கேட்டீர்கள்.
1: இன் ராக் மத்தியமாவதி, தட் வாஸ் எ கம்போசிஷன் பை ஷியாமா சாஸ்திரி.
0: நிகழ்ச்சி நிறைவாக ஸ்ரீ பராக்கிரமமு என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, சண்முக பிரியா ராகம் ஆதி தாளம்.
1: Alappi Venkatesan concludes his vocal recital with Shri Parakramamu in Raag Shanmugapriya set to Aditaal, a composition by Thyagarajar.

0: சண்முகப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: என்றா சண்முகப்பிரியா, தட் வாஸ் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: இதுவரை அலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by L.P. Venkatesan. He was accompanied on the violin by M.A. Sundareshwaran and on the mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் திருக்கோகர்ணம் TS உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹி இஸ் அகாம்பனிட் பை திருக்கோகர்ணம் ஸ்ரீ TS உலகநாதன் ஆன் த வயலின் and Tanjavur Shri R. Ramamurthy on the Mridangam. Nigashiyil Mudalil, Tattva Mariya Tarama, Papanasam Sivan Padal, Reethi Gaula Ragam, Adi Thalam. The concert begins with Tattva Mariya Tarama, composed by Papanasam Sivan, in Rag Reethi Gaula, set to Adi Thalam.

இனி பரிதாபமு தியாகராஜர் கீர்த்தனை, மனோகரி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு பரிதாபமு, கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜா, இன் ராக் மனோகரி, செட் டு ரூபகதாள்.

இனி அபிமான பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம் பேகட ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு அபிமான கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் பேகட செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹி இஸ் அகாம்பனிட் பை திருக்கோகர்ணம் ஸ்ரீ டி எஸ் உலகநாதன் ஆன் த வயலின் அண்ட் தஞ்சாவூர் ஸ்ரீ ஆர் ராமமூர்த்தி ஆன் த மிருதங்கம். இனி பரம பாவன ராமா, ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சாகித்யம், பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு பரம பாவன ராமா, ரிட்டன் பை ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார், கம்போஸ்ட் அண்ட் ராக் பூர்வி கல்யாணி, செட் டு ஆதி தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோக்கர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹி வாஸ் அகாம்பனிட் பை திருக்கோக்கர்ணம் ஸ்ரீ டி எஸ் உலகநாதன் ஆன் த வயலின் and Tanjavur Shri R. Ramamurthy on the Mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.